ஆசை யூஸ்டிகிடம் எஃபரேகி நீதிகி சூரரன் அசாம் இதன ஜோலிசிஸ் போரன் அஹ்தரகாஸ் அசன் வஷிதி நாம்.